0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് മക്കളെ. പൊങ്കൽന്നു சொன்ன உடனே உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகத்துக்கு வருது? சுகர் கேன், மஞ்சள் கொத்து, பானை, பொங்கலோ பொங்கல்னு எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுற அந்த சந்தோஷ சீன் தானே. ஆக்சுவலி பொங்கல் இஸ் நாட் ஜஸ்ட் அ டிஷ், இட்ஸ் அ செலிப்ரேஷன். ஹார்வெஸ்ட் முடிஞ்சு பூமிக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்றதுனால தான் பொங்கல். அதனால இந்த டிஷ்ஷுக்கு தமிழ் கல்ச்சர்ல ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? பொங்கல்னு வர வேர்டோட மீனிங் ஓவர் ஃப்ளோன்னு அர்த்தம். அத பானையில அரிசி பொங்குறத மட்டும் குறிக்கல, வாழ்க்கையில சந்தோஷமும் செல்வமும் பொங்கட்டும்னு ஒரு அழகான வேண்டுதல். ரெண்டு ஃபேமஸ் வெர்ஷன்ஸ் இருக்கு. வெண்பொங்கல், மிளகு ஜீரகம் நெய்யோட செம்ம கம்ஃபர்ட் ஃபுட். சக்கரை பொங்கல், வெள்ளம் நெய்ய அதே மாதிரி முந்திரி ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்வீட் செலிப்ரேஷன். இந்த டிஷ் நமக்கு ஒரு லெசன் சொல்லுது, நேச்சர் கொடுக்கற ஒவ்வொரு தானத்துக்கும் நன்றி சொல்லணும். ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளவு வந்தாலும் பொங்கல் மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் நம்ம வீட்டுல சர்வ் ஆகும் போது அது ஸ்டொமக்கை மட்டும் ஃபில் பண்ணாது, ஹார்ட்டையும் ஃபில் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஃபிளேவரை இன்னும் அழகா ஃபீல் பண்ண நாம ஒரு பாட்டு தான் கேட்க போறோம். கனகன சமையல்னு செர்வர் சுந்தரம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டுக்கு அப்புறம் we will be right back. இது நம்ம நேரம் and this is RG Hira with you on Ahalya FM. Stay tuned.
1: எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனு செய்ய

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. தமிழ்நாடு ஃபுட்டுனா எல்லாம் மைல்டு டேஸ்ட்ன்னு யாராவது சொன்னா அவங்களுக்கு செட்டிநாடு சமையல் ஒரு பிளேட் சர்வ் பண்ணுங்க, ஒன் பைட் போதும், ஆன்சர் கிடைச்சிடும். செட்டிநாடு கியூசின்னா காரைக்குடி பக்கம் இருக்கிற நாகரத்தார் கம்யூனிட்டியோட கல்னரி ட்ரெஷர். இந்த சமையலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்பைசஸ் இருக்கும், ஆனா பேலன்ஸோட இருக்கும். மிளகு, சோம்பு, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்படி பல ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எந்த ஃபிளேவரும் இன்னொரு ஃபிளேவரை டாமினேட் பண்ணாது. அதுதான் செட்டிநாடு சமையலோட மேஜிக். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பழைய காலத்துல செட்டியார் கம்யூனிட்டி பிசினஸ்க்காக பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணாங்க. பர்மா, ஸ்ரீலங்கா, மலேசியா, அங்க பார்த்தா சில குக்கிங் டெக்னிக்ஸையும் ஸ்பைசஸையும் கொண்டு வந்து தமிழ் சமையலோட கலந்து ஒரு யூனிக் கியூசின் கிரியேட் பண்ணாங்க. அதனால தான் செட்டிநாடு ஃபுட்டுக்கு இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். சிக்கன் செட்டிநாடு, பெப்பர் சிக்கன், குழம்பு, பணியாரம், ஒவ்வொரு ரெசிபிக்கும் தனி ஐடென்டிட்டி இருக்கு. ஆனா இதோட சால் என்னன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி தான். விருந்தினர் வந்தா சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்காம அனுப்ப மாட்டாங்க. ஃபுட்னா டேஸ்ட் மட்டும் இல்ல, அது அன்பு, அதை செலிப்ரேட் பண்ண. இது அடுத்த பாடல் வருது, அன்னபூரணி படத்துல இருந்து லைஃப் இஸ் ஆன் பாட்டு தான் இப்போ அஹல்யா எஃப்எம்ல நீங்க கேட்க போறீங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா, இது நம்ம நேரம். ஸ்டே.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇന്നിക്ക് ഹെൽത്തി ഫുഡ്നെ சொன்ன உடனே ஓட்ஸ் ஸ்மூத்தி பவுல்னு நிறைய பேர் யோசிப்போம். ஆனா நம்ம முன்னோர்கள் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சூப்பர் ஃபுட் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. அதுதான் கூழ். கூழ்னா ஒரு சிம்பிள் ஃபுட்னு நினைக்க கூடாது, அது தமிழ் மண்ணோட விஸ்டம். ராகி சோளம் மாதிரி சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி செய்யப்படும் இந்த உணவு உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அதனால தான் கோடை காலத்துல விவசாயிகளும் வெளியில வேலை செய்யற மக்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மன் கோவில் திருவிழானா நம்மளுக்கு ஞாபகம் வர்ற ஒரு முக்கியமான பிரசாதம் கூழ்தான். இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுல்லா மில்லட்ஸ் ட்ரெண்ட் ஆகுது. ஆனா தமிழ்நாட்டுல இது புதுசு இல்ல. நம்ம ஆன்சஸ்டர்ஸ்க்கு இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ அப்பவே தெரிஞ்சது. சம்டைம்ஸ் நம்ம மாடர்ன் நினைக்கிற விஷயம் நம்ம ட்ரெடிஷன்ல ஆல்ரெடி இருக்கும். சிம்பிள் இன்கிரீடியன்ட், சிம்பிள் ப்ரிப்பரேஷன், ஆனா எக்ஸ்ட்ராடினரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதனாலதான் கூழ் ஒரு ஃபுட் மட்டும் இல்ல, ஒரு லைஃப் ஸ்டைல். அப்ப இந்த மண்ணின் மண் வாசனையும் கிராமத்து சுவையும் செலிப்ரேட் பண்ற ஒரு அழகான ஃபோக் ஃபிளேவர் பாடல் என்னன்னா, வாகை சூடு படத்திலிருந்து சர சர சார காத்து வீசும் போது, சர சர சார காத்து வீசும் போது, சார பார்த்து பேசும் போது. இந்த பியூட்டிஃபுல் சாங் கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. இது அஹல்யா எஃப்எம், திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. തിരുനെൽവേലി ഹൽവാട இந்த பாட்டு ஞாபகத்தில் இருக்குல்ல. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஸ்வீட்ஸ் பத்தி பேசும்போது ஒரு பேரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணாம இருக்க முடியாது, திருநெல்வேலி ஹல்வா. திருநெல்வேலி போனா ஹல்வா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன டயலாக் இன்னும் பல வீட்டுல கேட்கலாம். ஆனா இந்த ஹல்வாக்கு பின்னாடியும் ஒரு அழகான ஹிஸ்டரி இருக்கு. இது வீட் மில்க் நெய் சர்க்கரை சேர்ந்து ரொம்ப பொறுமையா செய்யப்படுற ஒரு ஸ்வீட். அண்ட் பல பேர் சொல்றது என்னன்னா, நார்த் இந்தியால இருந்து வந்த ஹல்வா ப்ரிப்பரேஷன்ல திருநெல்வேலி மக்கள் லோக்கல் டேஸ்ட் அடாப்ட் பண்ணி இன்னைக்கும் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆன சிக்னேச்சர் ஸ்வீட்டா மாத்திட்டாங்க. ஹல்வானா சுகர் மட்டும் இல்ல, அது ஒரு செலிப்ரேஷன். வெட்டிங்கா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், டிராவல் முடிச்சு வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், ஒரு ஹல்வா பேக்கெட் கண்டிப்பா இருக்கும். ஃபுட் சம்டைம்ஸ் பிகம்ஸ் எ மெமரினா, திருநெல்வேலினா ஹல்வாதா, மதுரைனா ஜிகர்தண்டா, கரைக்குடினா செட்டிநாடு. இதுதான் தமிழ்நாடோட கல்னரி ஐடென்டிட்டி. அப்போ இந்த ஸ்வீட் மெமரிஸோட ஒரு ஸ்வீட்டான பாடல் கேட்கலாம். தில் படத்திலிருந்து
1: சமையலறையில்
0: பியூட்டிஃபுல் பாடல். இது நம்ம நேரமான அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. என் பேரை மறந்திடாதீங்க.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് മക്കളെ. ഒരു തമിഴ് വീട്ടുക്ക് പോയി. വീട്ടില് ரொம்ப ഫേമസ് ഡിഷ് എന്നു കേട്ടാ പല പേരോട് ആൻസർ ഒരേ മാതിരി തന്നെ ഇരിക്കും, സാമ്പാർ സാദം. സിംപിളാ തരും, ആനാ അതുതാണ് തമിഴ് വീട്ടോട് അൾട്ടിമേറ്റ് കംഫർട്ട് ഫുഡ്. മഴയിനാൽ ഓഫീസില് ரொம்ப ടയർഡാ വന്നിരിക്കീങ്க, ഹോസ്റ്റലിൽ இருந்து വീട്ടുക്ക് ലീവ്ക്ക് വന്നിരിക്കീങ്க. അമ്മ ഒരു പ്ലേറ്റ് സുട സുട സാമ്പാർ സാദം പോട്ട് പക്കത്തില് ഉരുളക്കിഴങ്ങ് റോസ്റ്റ് അപ്പളം കൊഞ്ചം ഊർഗ വെച്ചാ അതുക്ക് മേല ഫൈവ് സ്റ്റാർ മീൽ കൂടെ കംപ്ലീറ്റ് பண்ண முடியாது. அதுதான் சாம்பார் சாதமோட மேஜிக். நான் முதல்ல சாம்பார் சாதம் ஏதோ ஒரு கோவில்ல போய் தான் சாப்பிட்டேன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, சாம்பார் பத்தி பல கதைகள் இருக்கு. அதுல ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி, மராத்தா ரூலர் சம்பாஜி பேர்ல இருந்துதான் சாம்பார் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அது தமிழ் சமையலோட அடையாளமா மாறிடுச்சு. சாம்பார்ல பியூட்டி என்னன்னா, ஒரு பவுல்ல தான் பருப்பு இருக்கும், காய்கறி இருக்கும், மசாலா இருக்கும், நியூட்ரிஷன் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், பேலன்ஸ்ட் மீல்னா அதுதான். அதனாலதான் தமிழ் வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டா சாம்பார் தான் அப்படின்னு சொல்ல யாரும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஐயோ, எனக்கு இப்பவே வீட்டுக்கு போலான்னு தோணுது. அப்போ இந்த வீட்டு சாப்பாடு ஃபீல்ல செலிப்ரேட் பண்ண இந்த ஒரு பியூட்டிஃபுல் பாடல். சீடன் படத்துல இருந்து சரவண சமையல்னு ஒரு பாட்டு இருக்கு, விஜய் யேசுதாஸ் பாடின ஒரு பாடல். சோ உங்களுக்காக இந்த சாங் நான் டெடிகேட் பண்றேன். இது ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம்.

அம்மா மசாலாவ மிக்சில அரைக்காம அந்த அம்மில அரைச்சிட்டோமா முத்தனே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன் ஐயா காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது கழுவி

0: நீதான் வடப்பள்ளீஸ்வரனா? நானு இந்த வெங்கடாசலத்தை பாக்கல, பார்த்த உடனே நீங்க வேலைக்கு வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு,
1: அதை காப்பாத்துற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: அப்பப்பா இன்னைக்கு நாம ஒரு அழகான கல்னரி ஜர்னி பண்ணோம்ல. பொங்கல்ல நாம நன்றிய பார்த்தோம், செட்டிநாடு கியூசன்ல நாம சமையல் கலையை ரசிச்சோம், கூட நம்மளுக்கு நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எவ்வளோ ஹெல்த் கான்சியஸ்னு காட்டுச்சு, இட்லியும் தோசையும் ஒரு தமிழ் வீட்டோட காலை பொழுத ஞாபகப்படுத்துச்சு, திருநெல்வேலி ஹல்வா ஒரு ஊரோட பெருமைய சுவைய மாத்துச்சு, சாம்பார் சாதம் வீடுனா என்ன ஃபீலிங்னு புரிய வச்சுது. இதெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. Food is never just about filling our stomach. Food tells our story. So, Tamil culture la oru alagana palamuli irukku. Unave marundu, marundhe unavu. Adhaavadhu, sariyana unavu da namma udalukkum manasukkum sirandha marundu. Namma munnorgal calorie count pannala, protein chart maintain pannala, ana seasonukku season udalukku thevaiyana saapadu enna nu therinju saaptaanga. Adanalai da namma tradition foods ah innaikku relevance lose pannala. Fast food saapidalam, new cuisines try பண்ணலாம், ஆனா நம்ம வேர்களை மறக்க கூடாது. என்னன்னா, ஒரு கல்ச்சரை புரிஞ்சுக்கணும்னா அந்த கல்ச்சரோட உணவரசிக்கணும். ஒரு ஊரோட சுவைய உணர்ந்தாதான் அந்த ஊரோட இதயத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த சுவையான பயணத்துல ஏன் கூட சேர்ந்து வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு கதையோட உங்களுடன் சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா. பபாய். சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர், பபாய். அண்ட் லாஸ்ட் சாங், உணவே மருந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு சந்தோஷமா நிம்மதியா இருங்க. திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா சேயிங் பபாய் ஃப்ரம் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம்.